0: 42 முதல் வியாபார பணத்தை அடுத்து ஸ்ரீலங்கா மகாபேங்கை பல்பத்ரோலா விமூல்ய சமாகம் கே பிராங்கா ரேட்டிங் ஏஜென்சி பிபிபி மைனஸ் ஸ்டேபிள் அவுட்லுக்.
1: அனுமதி தசம பேக்கெட் அனுமதி தசம 4

சதகம் சீர்த்த சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்